0: சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நமஸ். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனை, கோபாலகிருஷ்ண பாரதி பாடல்கள். இதில் நீங்கள் கேட்கவிருப்பது நமக்கு இனி வழங்குபவர் சிவலட்சுமி பூவாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமன்.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: சைவம் .org இன் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் மதுரை மணி ஐயர் அவர்கள். ஓம் நமச்சிவாயா.

0: நமசிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமசிவாய.
1: ஓம் நமசிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் .org, நவ் வி ஆர் லிசனிங் டு கேதீச்சநாத சுப்ரபாதம், presented by Sri Gayatri Venkatragavan. Thank you. Om Namah Shivaya.

0: Trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. Om Namah Shivaya.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப்பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர். இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை. தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம். பஞ்சாக்கர தீர்த்தம் எட்டு திக்குகளிலும் எட்டு தீர்த்தங்கள் உள்ள தீர்த்த விசேடத்தலம் என்பர். திருப்பெருமணமுடைய மகாதேவர், திருப்பெருமணமுடைய நாயனார், ஸ்ரீ கைலாசமுடையார் என்பன கல்வெட்டில் காணப்பெறும் இறைவர் திருப்பெயர்கள். ஆளுடைய பிள்ளையார் பரசமய கோளரியார் என்பதும் இவர் தம் திருமனைவியார் பெயர் சொக்கியார் என்பதும் கல்வெட்டில் காணும் செய்திகளாகும். மேலும் இவ்வூரில் பரசமய கோளரியார் திருமணம் ஒன்று இருந்த செய்தியும் அறிகிறோம். ஆளுடைய பிள்ளையார் திருநந்தவனமும் உண்டு. பிள்ளையார் திருப்பெயரால் பரசமய கோளரி நல்லூர் என்ற ஊரும் இருந்ததாக அறிகிறோம். திருஞான சம்பந்தர் அவர் தம் திருமனைவியார் சொக்கியார் திருமேனிகளை கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர் புறம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமயாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமணம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே உன் பாதமெய் நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமணம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

0: சிற்றம்பலம்.
1: ஓம் நம சிவாய. You're listening to Shaivam.org Radio's 24/7 spiritual channels from Shaivam.org. Om Namah Shivaya.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the disciplines. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of Evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangaracharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
0: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanji Kamakoti Peedam.
2: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwaranudaiya mahimigalai therivikkakoodiyathu Sri Rudram. Andha Sri Rudrathai அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம்னு சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விகிருத்திகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட்டவர்களிடம் சுரேஷவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேத தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்னோ அஸ்து திபதே ஷம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், தேவி சங்கர், நாராயணன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

நமஹ, ஓம் சதுர்முகாய நமஹ, ஓம் ஓஜஸ்தேஜோ திதிதராய நமஹ, ஓம் ஜிதகாமாய நமஹ, ஓம் ஜனப்ரியாய நமஹ, ஓம் அஜாதசத்ரவே நமஹ, ஓம் ஓஜஸ்வினே நமஹ.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ.

ாய நமஹ ஓம் விகிருதாய நமஹ ஓம் வேகினே நமஹ ஓம் விரிஞ்சயே நமஹ ஓம் விஷ்டரஸ்ரவசய நமஹ ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ ஓம் அவ்யக்தாய நமஹ ஓம் யக்தாய நமஹ ஓம் வைஷ்யாய நமஹ ஓம் சாம்பதயே நமஹ ஓம் விபுதாக்ரே சராய நமஹ ஓம் வேதாய நமஹ ஓம் விஸ்வகர்ப்பாய நமஹ

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 38. தேங்க்யூ.

ஈழ்யஶ்ச சிவந்த்யஶ்ச வாஜின்நாசுஶ்ச சிமேத்யஶ்ச சப்தே அக்னிஷ்ட்வா தேவைர்வசூபிஸ் சஜோஷா ப்ரீதம் வன்ஹிம் வஹது ஜாதவேதாஹ தீர்ணம் பர்ஹிஸ் சுஷ்டரீ மாஜுஷானோர் ப்ருதுப்ரதா

பஹுரஸ்ய புத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானவகத்யா இஷுதிஸ் ஸங்காஃ ப்ருதானாஶ்ச சர்வாஃ ப்ருஷ்டே.

பததி பிரசூத யத்ரானரசஞ்சவிசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷாவஷர்மாயக்ஞே சன் வனஸ்பதே வீட்வங்கோஹி பூயா அஸ்மத்சாகா ப்ரதரானசுவீராஹ கோபிஸ் சன்னத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதாதே ஜயது ஜேத்வாநி ரதே திஷ்டன்னயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷாரதிஹி.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த்ஸா முத்ராதுத வாபுரீஷாத் ஷ்யேனஸ்யா பக்ஷாஹாரிணஸ்யா பாஹூ உபஸ்துத்யம் மஹி ஜாதந்தே அர்வன் யமேனா தத்தன் த்ரித ஏனமாயு நகிந்திரா ஏனம் ப்ரதமோ அத்யாதிஷ்டதே கந்தர்வோ அஸ்ய ரஷநாமா க்ருப்ணாத் சூராதஸ்வம் வசவோ நிராதஷ்ட அசியமோ அஸ்ய ஆதித்யோ அர்வன்னசி த்ரிதோ குஹ்யேன வ்ரதேனா அசி சோமேன சமயா விவ்ருக்த ஆஹுஸ்தே த்ரீணி திவிபந்தானானி.

யதாதேமர்த்தோ அனுபோகமானலாதிக்ரசிஷ்ட ஓஷாதி ரஜீகஹ அனுத்வாரதோ அனுமர்யோ அர்வன் அனுகாவோ நுபகஹ கனீனாம் அனுவ்ராதா சஸ்தவ சக்யமீயுரனோ தேவா மாமிரே வீர்யந்தே ஹிரண்யஶ்ருங்கோயோ அஸ்ய பாதமனோஜவா அவார இந்திரா ஆசீத் தேவா இதஸ்ய ஹவிரத்யாமாயன்யோ அர்வந்தம் பிரதமோ அத்யதிஷ்டதே.

அக்னேசாஇவஸ்ரீநிஷோ யாதந்தே யதா க்ஷீஷுர் திவ்யமஜ்மமஸ்வாஹ தவ ஶரீரம் பதயிஷ்வர்வந்தவ சித்தம் வாதா இவத்ரஜீமானே.

நராஷ்னேசியமஹிமானமேஷாமுபஸ்தோஷாமயஜதஸ்யாயஜ்ஞைஹி யே சுக்ரதாவஶ்ருசாயோதியந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

வனஸ்பதிஷமிதாதேவோ ஹவ்யம் மதூனா கிருதேனா சத்யோ ஜாதோ வ்யாமிமீத யஜ்ஞம் அக்னிர் தேவானாம் அபவத் புரோகாஹ அஸ்யஹோ.

மித்ராவருணாபியாமானுஷ்டுபாபியாமேக விக்னேஷாபியாம் வைராஜாபியாம் அயஸ்யா ப்ரஹஸ்பதாயே பாந்தாயத்ரி நவாயாஷாத் பராயா சருஸ்ஸாவித்ர ஔஷ்ணீஹாய த்ரயஸ்த்ரி

ஆக்நேய கிருஷ்ணக்ரீவ சாரஸ்வதீமேஷி பப்ருஸ் சௌம்ய பௌஷ்ணியாமீதி பிருஷ்டோ பாரஸ்பத்யஶில்போ வைஈஸ்வதேவ.

ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: ஓம் சிவாய நம. நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சிவ கீர்த்தனைகள். இதில் நீங்கள் கேட்கவிருக்கும் பாடல் காபாலி. பாடியிருப்பவர் டி கே பட்டம்மாள் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது சிவ கீர்த்தனை. தலைப்பு நவசித்தி பெற்றாலும். பாடியிருப்பவர் முசுரி சுப்பிரமணிய ஐயர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

0: ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shiva Tattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaiva Lahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நம சிவாய்.
1: திருநல்லூர் பெருமணம் சததள பொகுட்டு எனப்பெறும் தாமரை நாயகன் பிரம்மா வாக்கினால் நல்லூர் என்று போற்றப்பெற்ற திருத்தலம் திருநல்லூர். திருஞான சம்பந்த பெருமானது திருமண வைபவத்தால் நல்லூர் பெருமணம் என்று ஆயிற்று. இறைவர் சிவலோக தியாகர், இறைவி திருவெண்ணீற்று உமையம்மை, தீர்த்தம் பஞ்சாக்கர தீர்த்தம்.

கிராம பிரதட்சணமாக கொண்டு வந்து கைலாசமுடையார் திருக்கோயிலில் எழுந்தருளச் செய்து அவர்களின் திருவடிகளை விளக்கி அமுது செய்தருள் விப்பது வழக்கம் என்ற செய்தி திரிபுவன சக்கரவர்த்தி ராஜராஜன் கல்வெட்டு செய்தியாகும். ஆச்சாரியர்புரம் என்பதே ஆச்சாள்புரம் ஆயிற்று என்பர். தருமயாதீன திருக்கோயில்களில் ஒன்று திருநல்லூர் பெருமனம். நாதனே நல்லூர் மேவும் நம்பனே, உன் பாதமெய் நீழல் சேரும் பருவம் ஈது என்று பாடியருளியது இக்காதல் மெய்த்திருப்பதிகம். கள்ளூர் பெருமனம் வேண்டா கழுமலம் எனத் தொடங்கும் பாடல் பண் அந்தாளிக் குறிஞ்சி.

நம சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.

0: Veda is the vast storehouse of knowledge and ancient wisdom in all the discipline. Sri Rudra occurs in the middle of the Taittiriya Samhita of Sri Krishna Yajurveda with a total of 169 mantras in the 4th Kanda, 5th Prashna in 11 Anuvakas. Rudra, the Supreme Lord, in several forms, enlightening His omnipresence, omnipotence, omniscience, and the Lord of evolution, who continuously guides the universe from one level of perfection to the higher one. It is stated that people desirous of all auspicious things have to worship the Agni Swarupa, Rudra, through Japa, Homa, Abhisheka, and Archana.
1: Sri Rudra is a solution or remedy for removal of 5 Mahapataka. Sri Rudram is great because it contains the holiest of the holy, Panjakshara Mantra, Namah Shivaya.
0: Gana recitation gives infinite times Punya or Pala than Jata, Krama, Pada or Samhita recitation, because Ganapata involves lot of complexities like rules of Sandhi, changes in Swara, changes in letter itself due to several combinations of words back and forth.
1: We are very proud in dedicating this audio on the auspicious occasion of Swarna Peetarogana 69th Jayanti Mahotsava of Sangharacharya, His Holiness Sri Jayendra Saraswati Swamikal of Kanchi Kamakoti Peedam.
2: Few words from Shankaracharya, His Holiness Sri Shankara Vijayendra Saraswati Swamigal of Kanchi Kamakoti Peedam.
3: Ayurvedathinudaiya madhyile irupadu Sri Rudram, adanudaiya madhyile irupadu Panchaksharam, Ishwarudaiya மகிமைகளை தெரிவிக்கக்கூடியது ஸ்ரீருத்ரம். அந்த ஸ்ரீருத்ரத்தை அபிஷேகத்தும் போது சொல்லி பாராயணம் செய்வது விசேஷம். மகன்யாஸ்திரம் சொன்னால் ஒன்றும் அதிக பலனை கொடுக்கக்கூடியது. மூல பாராயணம் பொதுவாக நடந்து கொண்டிருக்கிறது. பிரதோஷங்களில் கிரம பாராயணம்லாம் செய்கிறார்கள். அந்த விக்ரத்துகளில் கனபாடம் முக்கியமாக கருதப்படுகிறது. அந்த கனபாடத்துடன் ருத்ரத்தை சூரியநாராயண பட் அவர்களிடம் சுரேஷ் அவர்களிடம் சொல்லியிருக்கிறார்கள். பக்தர்கள் நம்முடைய வேறு தர்மத்தை அனுஷ்டானம் செய்து அதை உற்சாகப்படுத்தி சேவை செய்து ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலே அனைவரும் சன்மோ அஸ்து திபதே சம் சதுஷ்பதே என்கிற விதத்திலே அனைவரும் மேன்மைகளை பெற வேண்டும் என்று ஆசீர்வாதிக்கிறேன். ஹரஹர சங்கர், ஜெய ஜெய சங்கர், நாராயணன்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: நவ் வி வெல்கம் யூ ஆல் டு லிசன் தி கிரேட் வேதிக் சாண்ட்
2: சமக கணபாட்டா.

ஓம் ஜன்மமிருத்யுபயாபகாய நமஹ. ஓம் ஜீவிதாந்தகராய நமஹ. ஓம் ஜேஷ்டாய நமஹ. ஓம் ஜெகந்நாதாய நமஹ. ஓம் ஜனேஸ்வராய நமஹ. ஓம் திரிவர்க்க சாதனாய நமஹ. ஓம் தார்க்ஷ்யாய நமஹ. ஓம் தத்குணாய நமஹ. ஓம் தந்துவர்தனாய நமஹ. ஓம் தபஸ்வினே நமஹ. ஓம் தாரகாய நமஹ. ஓம் தாராய நமஹ. ஓம் தீவிராய நமஹ. ஓம் ஸ்வாத்மன சம்ஸ்திதாய நமஹ. ஓம் தபனாய நமஹ. ஓம் தாபனாய நமஹ.

ாய நமஹ, ஓம் விகிருதாய நமஹ, ஓம் மேகினே நமஹ, ஓம் விரிஞ்சயே நமஹ, ஓம் இஷ்டரஸ்ரவசய நமஹ, ஓம் அவ்யக்தலக்ஷணாய நமஹ, ஓம் அவ்யக்தாய நமஹ, ஓம் மெத்தாய நமஹ, ஓம் வைஷ்யாய நமஹ, ஓம் சாம்பதஜய நமஹ, ஓம் விபுதாக்ரே சராய நமஹ, ஓம் வேதாய நமஹ, ஓம் விஸ்வகர்ப்பாய நமஹ, ஓம் விசக்ஷணாய நமஹ, ஓம் விஷமாக்ஷாய நமஹ, ஓம் விலோமாக்ஷாய நமஹ.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர்க், த ஃபாலோயிங் இஸ் ரிக்வேதா சாக்கல சாக்கா மண்டலம் 1 சூக்தம் 38. Thank you.

அஹுரஸ்யபுத்ரஶ்சிஷ்சாக்ருணோதி சமானவகத்யா இஷுதிஸ்ஸங்காஃ ப்ருதானாஶ்ச ஸர்வாஃ ப்ருஷ்டே நிநத்தோ ஜயதி ப்ரசூதஃ சுபர்ணம் வஸ்தி மிருகோ அஸ்யா தந்தோ கோபிஸ் சந்நத்தா பததி ப்ரசூதா யத்ரா நரஸ்ஸஞ்ச விசத்ரவந்தி தத்ராஸ்மப்யமிஷாவஶர்மா யஜ்ஞே ஸன் வனஸ்பதே வீட்வங்கோ ஹி பூயா அஸ்மத்சாகா ப்ரதரான சுவீராஹ கோபிஸ் சந்நத்தோ அசி வீழயஸ்வாஸ்தாதே ஜயது ஜேத்வாநி ரதே திஷ்டன்னயதி வாஜினஃ புரோ யத்ரா யத்ர காமயாதே சுஷா ரதிஹி

அஸ்வாஜனி பிரச்சேதசோஸ்வான் சமத்சூசோதய உபஸ்வாசய பிருத்திவி முதத்யாம் பூருத்ராதே மனுதாம் விஷ்டி தஞ்சகாதே.

யதக்ரந்தஃ ப்ரதமஞ்ஜாயமான உத்யந்த் ஸா முத்ராதுத வாபுரீஷாத்.

அசி சோமேன சமயா விவ்ருத்த ஆஹுஸ்தே த்ரீணி திவி பந்தானானி த்ரீணீத ஆஹுர் திவி பந்தானானி த்ரீண்யப்சு த்ரீண்யந்தஸ் ஸா முத்ரே உதே வாமே வரோ நஷ்சந்த்யர்வன்யத்ரா ஆத ஆஹுஃ பாரமஞ்சனித்ரம்.

சங்கம் ஷிரோ அபஷ்யம் பதிபிஸ் சுகேபீரரேணுபிர்ஜேஹா மானம் பதத்ரீ.

மனுஷோ துரோணே தேவோ தேவான்யாஜசி ஜாத வேதஹ ஆசவஹ மித்ரமஹஶ்சிகித்வான் த்வந்தூதஃ கவிராசி பிரசேதாஃ.

நராஷக்கே சஸ்ய மஹிமானாமேஷா முபஸ்தோஷாமய ஜதஸ்யாயக்ஞைஹி யே சுக்ரதா வஷ்யுசாயோதி யந்தாஸ்வதந்தி தேவா உபயானி ஹவ்யா.

ஆக்நேய கிருஷ்ணக்ரீவ சரஸ்வதி மேஷீ பப்ரு சௌம்ய பௌஷ்ணஶ்யாம ஶீதி பிருஷ்டோ பாரஸ்பத்ய ஶில்போ வைஷ்வதேவ.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

தேவகி சுதா கிருஷ்ணா. அண்ட் தென் ஹி எக்ஸ்பிளைன்ஸ், கிரீட்டினம் கதினம் சூலபானம் வியாகராஜினம் ஜட்டினம் தண்டபாணிம் பினாக்கினம் வஜ்ஜினம் தீக்ஷ்ண தம்ஷ்டம் சுபாங்கம் வியாழ யஜ்ஞோபவீதினம் கிரீட்டினம். ஹி வாஸ் ஹேவிங் வேரியஸ் கிரீட்டாஸ் ஆன் ஹிஸ் ஹெட். அண்ட் தென் கதினம், ஹி வாஸ் ஆல்சோ ஹேவிங் த கதா, வெப்பன்ஸ் லைக் கதா. ஷூலபானம், ஹி வாஸ் வித் த்ரிஷூலா. வியாக்ராஜினம், ஹி வாஸ் கவர்ட் வித் டைகர் ஸ்கின். வியாக்ர சர்மாம்பரதரம், லகுன்யாசம் ஆல்சோ சேஸ் தட் ஹீ இஸ் கவர்ட் வித் டைகர் ஸ்கின். ஜட்டிலம், ஹி வாஸ் வித் மேட்டட் லாக்ஸ் ஆஃப் ஹேர். தண்டபானிம், அண்ட் தென் பினாக்கினம், ஹி வாஸ் வித் பினாக்கா போ. வஜ்ரினம், ஹி ஹேட் த வஜ்ரா, வெப்பன் தண்டர் போல்ட். தீக்ஷ்ணதம் ஸ்ட்ரம், அண்ட் தென் சுபாங்கம் வியாழ யஜ்ஞோப வீத்தினம். வியாழ மீன்ஸ் த ஸ்னேக், த ஸ்னேக் இட் செல்ஃப் வாஸ் பிரசன்ட் ஆஸ் ஹிஸ் சேக்ரெட் திரட் யஜ்ஞோபவீதா. திவ்யாம் மாலா முரசானே கவர்ணாம் சமுத்வகந்த குல்ஃப தேஷா வலம்பாம் சந்திரம் யதா பரிவிஷ்டம் சசந்தியம் வர்ஷாத்யயே தத்வத பஷ்யமேனம் பிரமதானாம் கணைச்சைவ சமந்தாத் பரிவாரிதம். ஆல் த கணாஸ் வேர் வர்ஷிப்பிங் ஹிம். I could see everybody, all the ganas, all the shiva ganas were there worshipping him with various hymns. And then sharadiva sudushprekshyam parivishtam divakaram yat ekadasha shatan evam rudranam prishavahanam. He says I could see 1100 rudras, ekadasha shata. He says 1100 rudras were standing around the deity, were standing around Paramashiva and worshipping him. Mahadeva. Mahadeva is being worshipped by the Rudras. Krishna says that. So here also the Bedam, the difference between Rudra and Parameshvara is established by Krishna. Astuvam niyatatmanam karmabhik shubakarminam aditya vasavak sadhya vishvedevas tatashvinau vishvabhistutibir deva vishvadeva samastuvam. Everyone were present, Vishvedevas, the Adityas, Vasus, Sadhyas, everybody were uttering various hymns, uttering the Shatarudriyam from the scriptures to the Lord of the universe. So this same thing, interesting thing, same thing is present in the Kurma Mahapuranam, Purvabhagam, 25th chapter. There also Krishna goes to do penance of Lord Shiva and then he describes beautifully Mahadeva. He has the vision of Mahadeva. This is present in the first canto, 24th chapter of Kurma Mahapuranam, and also in the 25th chapter. So the story of Krishna taking Shiva Diksha from Upamanyu Maharshi is also present there. And that's where he takes Diksha and then he has the vision of Mahadeva present in the Kurma Mahapuranam, first canto, 24th chapter. In the 25th chapter, Markandeya comes to him and gets the knowledge of Mahadeva. Again, like Krishna explains about Linga Tattvam, where himself, where he and Brahma were bound by Ahankara, ego, and they were trying to search the beginning and end of Mahadeva, and Mahadeva appeared in front of them and blessed him. He explains that story to Markandeya in the 25th chapter, first canto of Kurma Mahapurana. So the same thing is present in Kurma Mahapurana, Padma Mahapurana, everywhere. Just giving the references, not just present in one place, various places it is present. சதக்ரதுஷ்ச பகவான் விஷ்ணுஷ்சாதி தினந்தனோ பிரம்மா ரதந்தரம் சாம ஈரயந்தி பவாந்திகே யோகீஸ்வரா ச பகவோ யோகதம் பிதரம் குரும் பிரம்மர்ஷயச்ச சசுதாஸ்ததா தேவர்ஷயச்ச வை பிருத்திவி சாந்தரிக்ஷம் ச நக்ஷத்ராணி கிரஹாஸ்ததா. எவ்ரிபடி வர் பிரசன்ட், பிரம்மா விஷ்ணு வர் பிரசன்ட். பிரம்மா விஷ்ணு அண்ட் இந்திரா வர் ரிசைட்டிங் த hymns from Samaveda and also the Shatarudriyam. He could see everybody, innumerable rishis. Krishna was able to see innumerable rishis, and also the earth and the sky were also present, the planets, all the planets. And then he says everybody were reciting various hymns for Lord Shiva, and he could see everything. Krishna could see the earth, the goddess earth was also there. As we already know, if you worship Mahadeva, everyone will become satisfied. So he could see everybody, the constellations, the various planets and the months, the masam. The every masam had taken a rupam and were present there and reciting hymns for Lord Shiva. The muhurtas, the night, because everything is identified with the personality in the shastras. And also we see the Puranas, Siddhanta Shikamani, second chapter says, the Puranas take various forms and they worship Lord Shiva.
So those kind of things.